இந்த பூஜ்யமான இந்த பூஜ்யமாய ஓணம் திவச எல்லா ஜனங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம். நிகமமுல் ஹரியின்சி நின்னு தூஷண ஜேசே நிகமமுல் ஹரியின்சி நின்னு தூஷண சேசே சோமகாசுருடேவி சுகமுனொந்தே பரசதினி ஆசிஞ்சி.

0: இந்த பூஜ்யமாய ஓணம் திவச எல்லா ஜனங்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வாதம். நிகமமுல் ஹரியின்சி
1: நின்னு தூஷண ஜேசே நிகமமுல் ஹரியின்சி நின்னு தூஷண ஜேசே சோமகாசுருடேவி சுகமுனொந்தே பரசதினி ஆசிஞ்சி.

ஒட்டி எரிச்சு புட்டே மோதமில்லை. சத்யசாயி புவினி சம்பூர்ண பிரேம மூர்த்தி எரிச்சு புட்டே மோதமில்லை. மூர்த்தி எரிச்சு புட்டே